0: आरंभ होती है सभा के आरंभ में। लीजिए सुनिए तमिल कार्यक्रम।
1: ஆகாஷ்வாணி ஸ்ரீ விஜயபுரம் வானொலி நிலையம் வழங்கும் தமிழ் அமுதம் வணக்கம் நேயர்களே.

இன்று உங்களுடன் நான் அனிதா. 438.6 மீட்டர் 684 கிலோ ஹெட்ஸ் மத்திய அலைவரிசையிலும் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸ் அலைவரிசையிலும் எனது ஒளிபரப்பை தினமும் மாலை 5 மணிக்கு கேட்கலாம்.

இன்று பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 1ஆம் நாள் மே மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு.

நேயர்களே, இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியில் குரல் அமுதம், தகவல் நேரம், வானிலை அறிக்கை, கப்பல் போக்குவரத்து தகவல்கள், சிந்தனை மற்றும் ரசிகர் தேன்கிண்ணம் ஆகியன ஒளி விழா வரும். முதலில் குரல் அமுதம். அஞ்சுவதோறும் அரணே, ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா. பொருள்: ஒருவரை வஞ்சித்து கெடுப்பதற்கு காரணமாக இருப்பது ஆசையே ஆகும். எனவே ஆசைக்கு அடிமையாக கூடாது என்ற அச்சத்துடன் வாழ வேண்டும். மீண்டும் குரல்: அஞ்சுவதோறும் அரணே, ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா. குறளின் 366, அதிகாரம் அவா அறுத்தல்.

தகவல் நேரம். வானிலை அறிக்கை. அந்தமான் நிக்கோபார் தீவுகளை பொறுத்தவரையில் கனமழை பெய்யக்கூடும். அவ்வப்போது 40.50 கிலோமீட்டர் வேகத்திலும் சில நேரங்களில் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று வீசக்கூடும். எனவே மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து கப்பல் போக்குவரத்து தகவல்கள். ஃபனிக்ஸ்பி துறைமுகத்திலிருந்து MV ராணிலட்சுமி காலை 6 மணிக்கு லாங் ஐலண்ட் மற்றும் சொராதீப் வழியாக ரங்கத் பயணிக்கும். பின்பு நண்பகல் 12 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்தடையும். MV கமாட்டா காலை 6:15 சகிதீப் பயணிக்கும். பிறகு காலை 8:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் செல்லும். MV நார்த் பேசேஜ் காலை 6:15 சொராதீப் பயணிக்கும். பின்பு காலை 8:45 ஸ்ரீ விஜயபுரம் செல்லவிருக்கிறது. MV ஹட்பே காலை 7 மணிக்கு சகிதீப், சொராதீப், ஸ்ட்ரைட் ஐலண்ட், கதம்தாலா, லாங்கலின் மொழியாக ரங்கத் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் சென்ற வழியாகவே மறுநாள் காலை 7 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். MV ராணிச்சங்கா காலை 11 மணிக்கு சகிதீப் பயணிக்கும். அங்கிருந்து பகல் 1 மணிக்கு சொராதீப் செல்லும். பிறகு இக்கப்பல் சென்ற வழியாகவே பிற்பகல் 2:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. MV பம்புகா காலை 11:30 மணிக்கு சொராதீப் பயணிக்கும். அங்கிருந்து பகல் 2 மணிக்கு சகிதீப் செல்லும். பின்பு இக்கப்பல் சென்ற வழியாகவே பிற்பகல் 3:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் செல்லவிருக்கிறது.

எம்வி கமோட்டா மாலை 5 மணிக்கு சராதி பயணிக்கும். பின்பு இக்கப்பல் சென்ற வழியாகவே மறுநாள் காலை 5:30 மணிக்கு ஸ்ரீவிஜயபுரம் வந்தடையும். தகவல் நேரம் கேட்டீர்கள்.

0: விக்ஷித் பாரத் சிஷா அதிஷ்டான் பில் 2025. இந்தியாவின் உயர்கல்வி முறையை மறுசீரமைத்து தேசிய கல்விக் கொள்கை 2020 செயல்படுத்தும் ஒரு புதிய சட்டம் இது. இது ஒருங்கிணைந்த தொழில்நுட்பம் சார்ந்த ஒழுங்குமுறை கட்டமைப்பை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. பல்கலைக்கழக மானிய குழு, UGC போன்ற பல ஒழுங்குமுறை அமைப்புகளை ஒன்றிணைத்து அவற்றின் அதிகாரங்களை விக்ஷித் பாரத் சிஷா அதிஷ்டான் என்ற ஒரே உச்ச அமைப்பின் கீழ் கொண்டு வருவது. இதன் முக்கிய அம்சங்கள்: உயர்கல்வி நிறுவனம் HELS உரிமம் வழங்குதல், மேற்பார்வையிடுதல், கற்றல் விளைவுகள், ஆசிரியர்களின் தகுதிகளை நிர்ணயித்தல், இந்திய அறிவு மரபுகளை ஒருங்கிணைத்தல், தர மதிப்பீட்டு கட்டமைப்பை உருவாக்குதல் மற்றும் கண்காணித்தல், UGC சட்டம், AICTE சட்டம் போன்றவற்றை ரத்து செய்து அவற்றின் அதிகாரங்களை BBSA மாற்றுதல், நிறுவனங்களுக்கு அதிக சுயாட்சி, வெளிப்படைத்தன்மை, பொறுப்பு கூறலை ஊக்குவித்து ஆராய்ச்சி மற்றும் தொழில் முனைவோரை மேம்படுத்துதல், நெகிழ்வான பல்துறை கற்றல், வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் திறன்களை வழங்குதல், உயர்கல்வி நிர்வாகத்தில் பெரிய கட்டமைப்பு மாற்றத்தை கொண்டு வருகிறது, இந்திய உயர்கல்வியை உலக தரத்திற்கு கொண்டு செல்லவும் போட்டித்தன்மையை அதிகரிக்கவும் உதவுகிறது, ஒழுங்குமுறை செயல்முறைகளை எளிதாக்கி நிறுவனங்களின் சுமையை குறைக்கிறது. நேயர்களே, தொடர்வது ரசிகர் தென்கிண்ணம். ரசிகர் தென்கிண்ணம் நிகழ்ச்சியில் இன்று நம்முடன் இணைந்து தன் மனதில் கலந்த பாடல்களை பகிர்ந்து கொள்பவர் பேமாவைச் சேர்ந்த ஏ பாண்டிமினா அவர்கள்.
1: எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் பாண்டிமினா. நான் BA இங்கிலீஷ் படிச்சிருக்கேன். பேமாலிருந்து வரேன். என் அப்பா பேரு ஆர் ஆனந்த், அம்மா பேரு கல்யாணி. எனக்கு ரெண்டு தம்பிங்க இருக்காங்க. ஒருத்தவன் பேரு கருணாகரன், இன்னொருத்தவன் பேரு பிரேம். இதுதான் என்னோட அழகான சின்ன குடும்பம். நான் நினைச்சு கூட பாக்கல இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கும்னு. இந்த ரசிகர் தேன் கிண்ணம் நிகழ்ச்சியில எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஆகாஷ்வாணி ஸ்ரீ விஜயபுரம் வானொலி நிலையத்துக்கு எனது நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். பாட்டுனா யாருக்கு பிடிக்காது? பாட்டு நம்மளுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும். தனிப்பட்ட முறையில் எனக்கும் பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். நான் தனிமையில் இருக்கும்போது அதிக பாடல்களை கேட்பேன். அந்த பாட்டு என் மனசுக்கு ரொம்பவே ஆறுதலாக இருக்கும். அப்படி தான் நான் ரசித்த பாடல்களையும் நிகழ்வுகளையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள வந்திருக்கேன். காதல் ஒரு மனிதனை என்ன செய்யும்? காதல் ஒரு மனிதனை என்ன செய்யும்? அவன் வாழ்வையே மாற்றிவிடும். காதலுக்கு ரெண்டு முகம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று வெற்றி, இன்னொன்று தோல்வி. காதல்ல வெற்றி அடைஞ்சவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான், அதுவே தோல்வி அடைஞ்சவன் வாழ்வையே வெற்றி பெறுவான் அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்படிதாங்க இங்க ஒருத்தர் காதல்ல வெற்றி அடைஞ்சாரு, காதலியை இழந்துடுறாரு. காதலியை இழந்த பிறகும் கூட அவள் கொடுத்த தன்னம்பிக்கையின் மூலம் அவன் எப்படி அவள் நினைவில் வாழ்கிறான் என்பதை சொன்னதுதான் நா முத்துக்குமார் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில், ரவி கிருஷ்ணா மற்றும் சோனியா அகர்வால் நடிப்பில், செல்வ ராகவன் இயக்கத்தில் 15 அக்டோபர் 2004 வெளிவந்த 7G ரெயின்போ காலனி திரைப்படத்தில் இருந்து என் மனதை மிகவும் கவர்ந்தெழுத்த பாடல் கண் பேசும் வார்த்தைகள் புரியவில்லை. இதோ உங்களுக்காக.

என்னங்க பாட்டு எப்படி இருந்துச்சு? என்னோட மனசை கவர்ந்த மாதிரி உங்களையும் கவர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு, அன்பு பாசம் நேசம். எல்லார் மேலேயும் அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது, அப்படி வந்துச்சுன்னா ஒரு வழி பண்ணிடும். அப்படிதாங்க இங்க ஒருத்தர் தன்னோட மனைவி மேல அன்பை அள்ளி கொட்டுறாரு. ஆனா அந்த பொண்ணும் கணவனின் அன்பை புரிஞ்சுக்கவே இல்லை. அவனும் என்னதான் செய்வான், காத்திருப்பதை

தவிர புரியாத பிரியம் பிரியும் போது புரியும் அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு கடைசி வர அன்பு புரிய போறதே இல்லை. அன்பு இல்லாம இந்த உலகத்துல என்ன சாதிக்க போறாங்களோ. அவள் தன் கணவனின் அன்பை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கல, கடைசியில புரிஞ்சுக்கிறா. மணிரத்னம் இயக்கத்தில், மணிரத்னம் எழுத்தில், மோகன் மற்றும் ரேவதி நடிப்பில் 15 ஆகஸ்ட் 1986 வெளிவந்த மௌனராகம் திரைப்படத்தில் இருந்து என் மனதை கொள்ளை கொண்ட நிலாவே வா என்ற பாடலை நீங்களும் ரசியுங்கள்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து நான் ரசித்த பாடல்களை உங்களுடன் பகிர்ந்துகிட்டு இருக்கேன். இந்த உலகத்தில் தனக்குன்னு ஒரு உறவு இல்லைன்னு எத்தனையோ உயிர்கள் தவச்சுக்கிட்டு தான் இருக்கு. உறவு இல்லாமல் இங்கு உயிர்கள் இயங்காது. அண்ணன் தங்கச்சி உறவு என்பது அப்பா மகள் உறவு மாதிரி. ஒரு தகப்பனுக்கு இருக்கும் பொறுப்பு அண்ணனுக்கும் உண்டு. இங்க ஒரு அண்ணன் தன் தங்கைக்கு நல்ல பையனை பார்த்து திருமணம் செய்து வைக்க நினைக்கிறார். ஆனால் சில பல சூழ்நிலையால் அந்த பொண்ணோட திருமணம் நடக்காம தள்ளி போய்கிட்டே இருக்கு. அதை நினைச்ச அண்ணன் வருத்தத்தை பாடலா தெரிவிக்கிறாரு. கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் கே எஸ் ரவிக்குமார் ஒளிப்பதிவில் சௌந்தர்யன் இசையில் விஜயகுமார், சரத்குமார், ஸ்ரீஜா, ஆனந்த் பாபு, கவுண்டமணி, செந்தில் மற்றும் நாகேஷ் ஆகிய திரைப்பட்டாளம் இணைந்து நடித்து 31 May 1991 வெளிவந்த திரைப்படத்தில் இருந்து ஒரு உணர்வு மிக்க பாடலை கேட்கலாம்.

ஏமாந்து பின்பு படிப்பால் உயர்ந்த ஒரு பொண்ணை திருமணம் செஞ்சுக்கிறாரு. என்னங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, விக்ரம் இயக்கத்தில், விக்ரம் எழுத்தில், ஆனந்த் பாபு மற்றும் மோகினி இணைந்து நடித்த சிற்பி இசையில் 9 ஜூலை 1993 வெளிவந்த திரைப்படத்தில் இருந்து இதோ ஒரு இனிமையான பாடல்.

எனக்கு பிடிச்ச பாட்டு எல்லாம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த பாடல், தன்னோட அக்கா பொண்ணை காப்பாத்துறதுக்கு ரோட்ல பாட்டு பாடி அதுல கிடைக்கிற காசை வச்சு தன்னோட அக்கா பொண்ணு பசியை தீர்த்து பள்ளிக்கூடத்துல சேர்த்து படிக்க வச்சு ஒரு வேலையும் வாங்கி கொடுத்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கணும்னு ஹீரோ நினைக்கிறாரு. ஆனால் அக்கா பொண்ணோ சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு வளர்த்த ஹீரோவை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கல, ஒரு நல்ல பணக்காரனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுறா. ஆனாலும் கூட ஹீரோ மனம் தளராம கஷ்டப்பட்டு உழைச்சு ஒரு மிகப்பெரிய பாடகராக உயர்ந்து தன்னை

இத்துடன் தமிழமுதம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. எல்லாம் நன்மைக்கு என்பதை உணர்ந்தவன் வாழ்வில் உயர்வான் என்ற சிந்தனை வரிகளுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அனிதா. வணக்கம் நேயர்களே.